0: பண்ணலாம் காவே விழாவிங்
1: லைவ் FM.LK
2: மாமா மத்தின கீ வித் மயா லைவ் FM.

0: இந்தியாவு லங்கா விழாவின் பாந்திருந்த காய்
1: விஸ் மகரகமட்ட ஹோமாகமட்ட குடகமட்ட www.livefm.lk
2: Live FM.